சிந்தனையே நொமியன ஹட ஆதரவின் ஜோதி இரதா ராத்ரி ஹதட ஹிமாலிக ஜோதி ராத்ரியா.